தீர தோளில் ஏந்தலாம், கோடை தீர ஓடை நீந்தலாம், தினம் பக்கத்தில் வரட்டும், மனம் சொர்க்கத்தில் விழட்டும். இளம் வட்டங்கள் எனை கட்டுங்கள், இணைத்ததை கொடுப்பேன். அது

புறம் பாவை நானும் பார்த்த மாத்திரம் காதல் கேட்கும் காம சாஸ்திரம் முகம் முத்தத்தை பதிக்கும் சுகம் மொத்தத்தில் கிடைக்கும்

ஆசை தீர தோளில் ஏந்தலாம், கோடை தீர ஓடை நீந்தலாம். தினம் பக்கத்தில் வரட்டும், மனம் சொர்க்கத்தில் விழட்டும். இளம் வட்ட

நிற்கும் காமசாஸ்திரம் முகம் முத்தத்தை பதிக்கும் சுகம் மொத்தத்தில் கிடைக்கும் பசும் தங்கத்தில் இவள் அங்கத்தில் உனக்கெது பிடிக்கும் அது